0: It's 7 o'clock.
1: Up next on Plains Media, it's Kalabam, promoting Tamil culture and language on Plains Media.
2: தமிழ் பசங்களா ரெடியா?
3: ஆமே வைபேத்து
2: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
3: ஆமே சவுண்டேத்து
4: உலக தமிழர்களுக்காக கிறைஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
2: கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் மக்களே, பூங்கா நகரத்திலிருந்து நான் உங்கள் பெட்ரமாக்ஸ் பிரியா, என்னுடன் லேப்டாப் லாவண்யா வந்திருக்காங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அருமையான கிரைஸ்ட் சர்ச் மக்களே.
0: இன்னைக்கு நான் ஏன் இந்த பாட்டோட இந்த பாட்டோட பர்டிகுலரா இந்த பாட்டோட இந்த லைனோட ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்மளோட டாபிக் அப்படியான டாபிக். ஆனா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ் கெஸ் பண்ணிட்டீங்களா லாவண்யா?
1: இல்ல சொல்லுங்க.
0: ஓகே ஓகே நைஸ். லாவண்யாக்கே தெரியாத ஒரு குட் நியூஸ் நான் பாத்துக்கோங்களேன். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்ம கலாபம் வானொலி வந்து கேன்டபரி, எஸ் கிரைஸ்ட் சர்ச் கேன்டபரியில ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வாய்ஸ். அது மட்டும் இல்லாம இனிமே நம்மளுடைய வாய்ஸ் ஒட்டாகோலையும் ஒழிக்க போகுது. எஸ், ஒட்டாகோ மக்களே ரொம்ப நன்றி. தமிழ் உங்களாலதான் வந்து, அதாவது நீங்க அங்க இருக்கிறனாலதான் எங்களுடைய நிகழ்ச்சி அங்க வரவேற்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இன்னும் பல பல ஆல் ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுறோம். ஒட்டாகோ மக்களுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய கிளப்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: தேங்க்யூ,
0: எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நீங்க கேட்க போற எங்களுடைய முதல் நிகழ்ச்சியா இருக்க போது. உங்களுக்கு வந்து இப்போ கிரைசிஸ்ல வந்து, கிரைசிஸ் பீப்புளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்மளோட நிகழ்ச்சி போகுது இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கு புதன்கிழமை நைட்ல வரப்போகுது. ஸோ புதன்கிழமை 9 மணிக்கு ஒட்டாகோ மக்களே உங்களோட ரேடியோவை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல வெப்சைட்ல planes.org.nz கண்டிப்பா எங்களோட நிகழ்ச்சியை கேளுங்க, கேட்க மறவாதீர்கள்,
1: கேட்டு மகிழுங்கள்.
0: எஸ், ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டாபிக்,
1: என்ன டாபிக்,
0: சாரி நம்ம தமிழ்ல தான் பேசணும். நம்ம முடிவு பண்ணிருக்கோம்ல?
1: ஆமா, அதாவது நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு,
0: முடியாத அளவுக்கும்
1: எப்படியாவது கஷ்டம்

0: தமிழில் மட்டுமே பேச வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம்.
1: தமிழ்லதான் மாட்டலாடுவேன் என்று மாட்டலாடி கொண்டிருக்கிறேன்.
0: மாட்டலாடுதான் வன்னிய மொழி. அதனால் அங்க வந்து எங்களுடைய ஷோல கொஞ்சம் அப்பப்போ ஆ ஊ